0: பத்து இன்ட்டு பயண கப்பு.
1: Don't stop dancing. Ponagalu loading.